0: சிங்கே கராட்டூர் சரி நிற பாட்டி டுரோ சராட்டூர்
1: நாங்க உடையா உடஞ்சிக்கலாமா சில அண்ணன் வச்சுல
2: சிக்கன் மாவோ சன்னோ.